மேகமௌக்திகா சௌந்தர்யா அருணகுமாரி அபர்ணா அனிதா யமுனா நேத்ராவதி ஜயா ஸ்ரீதேவி ஹசிதா ஸ்வேதா சிரீஷா சுப்பலக்ஷ்மம்மா சுபத்ரம்மா வெங்கடலக்ஷ்மம்மா ராமநாத ரெட்டி சேது ராமேஸ்வர ரெட்டி முரளிதர் ரெட்டி பாஸ்கர் ரெட்டி சுபாஷ் ரெட்டி நரசிம்ஹாரெட்டி நாராயண ரெட்டி அனில் சுப்பைய சர்மா கேதாரி சர்மா శ్రీనివాసాచారి మొదలైన శ్రోతలందరూ కోరుతున్నారు. రంగూన్ రౌడీ చిత్రం నుంచి పాటలు వినిపించమని. గానం పి సుశీల, గీతరచన వేటూరి, సంగీతం జేవి రాఘవులు. మరి శ్రోతలందరి కోసం రంగూన్ రౌడీ చిత్రం నుంచి ఈ పాట.

அவனீதேவ பதாம்புஜாத்தனிரத்த ஜானைக சித்துண்டா பைரவ பூஜா பரதந்திருடன் நிகில தர்மாதர்ம விஜாத்த நேன் அவமான அவமானம்னு கட்டிம்ப நேரிக்கு அசூயாகிரஸ்துடங்கா நன் அவலோகிம்பகுடன்யபா தெலுபரையா நீ உதந்தமுல அந்தேகாது நேனிச்சின மதுபர்க்கான்னி மீர் எந்துக்கு ஸ்வீகரிச்சடம் லேது மீரு கேவலம் ஸ்நாதக வேஷதாருல்லா உன்னார் மீ வேஷம்லோ பிராமணத்வம் கன்பிஸ்துந்து பலமைன மீ பாஹுவுல்லோ விசாலமைன வட்சஸ்தலால்லோ க்ஷத்ரியத்வம் பிரகாசிஸ்துந்து அனி பலிக்கின ஜராசந்துனிதோ ஸ்ரீகிருஷ்ணுடிலா அன்னாடு மேமு க்ஷத்ரிய ஜாதி ஸ்நாதகுலம் துவாரம் நுண்டி மித்திரகிருஹாண்ணி துவாரம் தப்பிஞ்சி சத்ருகிருஹாண்ணி பிரவேசிச்சடம் புஜபல சம்பன்னுலக்கு உச்சிதமைன பனே கந்த புஷ்பால்லோ லட்சுமி உண்டுட சேத மேமு வாட்டினி பலாத்காரங்கா கிரகிஞ்சாம் நீதோ மாக்கு வேரே பனி உந்தி அந்தவல்ல நீவிச்சே அர்க்யான்னி அங்கீகரிச்சடம் லேது அனி ஸ்ரீகிருஷ்ணுடு அனகானே ஜராசந்துடு ஆச்சரியங்கா மீரு நாக்கு நேனு மீக்கு என்னடூ தெரியது அபகாரமூ செய்யலேது மீக்கு நேனேல சித்ருனைனான் நேனே தப்பு செய்யின வாண்ணி அனகா ஸ்ரீகிருஷ்ணுடிலா அண்டுனாடு ஓ ஜராசந்தா வரகிரி விரஜவனாந்தரவாசியகு ஜராசந்த நாமக கந்த சிந்தூரம்பு கடின காராகார காசாரகத சமஸ்தாவ நீநாத ரஜீவததினி கரவால கரமு சேகா விந்து சேதம் முனாத ஹுங்கார கஜ்ஜாரவமுல கிருஷ்ண பீமார்ஜுன கேசரி ஸ்ருதயம் யம தனூஜாத்தந்தகர்ஜனந்தி ராஜிதோ தண்ட விக்ரம க்ரம மெலர்ப்பு அகில சஸ்திராஸ்திர சாதனகா